0: ஹலோ ஹலோ அம்மா ஒரு ஏகோ
1: அக்கரமு
0: கீத்வா அபான காரினோஜி kubera iki bagutaziriye Arion
1: kubera ngenda cyane
0: iyo nkuru niyo alalala ngo bamutaziriye Arion kubera agenda cyane harya ngo izina niwe muntu suko sabantu ibandanye ibanezereza